0: பணகுமாரா
1: ஆக்கிய தாளந்தன் பயனில் பாழியாக்கை.
0: உங்களை கண்டது பாக்யவான்மாருக்கல்லாமல் உங்களை கண்டு கிடைக்கிறது பிரயாசம் அல்லவோ ராமா. சாதாரணையாக இந்த சரீர தர்மத்தை ஆலோசிக்கிற சமயத்தில்

இந்த துண்டத்தை சுத்தி செய்யத்தக்கதாக மக்களே நீங்கள் கிரமம் கிரமமாக முன்னே ராமகுமாரன் பிறகு லட்சுமணகுமாரன் எனது வாம தட்சிண பாகத்தில் வந்து நின்று கொள்ளுங்கள் மக்களே. உங்களை நான் இந்த பிராண பிரயாண சமயத்தில் கண்டு சந்தோஷமடைந்த உங்களுடைய மூர்த்தனையில் துர்ப்பணம் செய்து கொள்கிறேன் மக்களே.

0: அழகிய மதுரமொழியோடு கூடினவளும் மயிர்போல் சாயலோடும் அருந்ததி தேவிக்கொப்பான பாதிவிருத்தியமுள்ளவளுமான சீதாதேவியை நீங்கள் கைவிட்டீரோ.
1: ஆற்றலிருவேரோமே இன்றே
0: நீங்கள் ரெண்டுபேரும் பராக்கிரமசாலிகளாகிலும் யாதொரு குறவும் இல்லாத நீங்கள் சத்துருக்களிடத்தில் ஒற்றையாக நேரிட பலசாலிகளல்லையோ மக்களே. அப்படி இருந்தும் சீதாபகரணத்துக்கு நீங்களும் பாகபாக்குகளானதல்லையோ குமாரர்களே. அதை குறித்து ஆலோசித்தால்